ஓயாஸ் குரு சரணி மனரத்தி குரு கிருபால் பயன் அவகுண சபகத்தி குரு அப்பணி கிருபா தார் அப்பணே கரலித்தி நானக சதபலிஹார் ஜிஸ் குரு கே குண இத்தி ஸ்லோக மஹல்லா பஹலா தாங் கீ ரஜாயே லேக்யா பாய் அப கியா கீஜே பாண்டே ஹுக்ம ஹோவா ஹாசல் ததே ஹோயே நிபடியா ஹண்ட ஹை ஜீ கமாந்தே மஹல்லா தூஜா நாக் நாத் கசம ஹாத் கிர்த் தக்கே தே ஜஹாம் தானே தஹாம் காணே நானகா சச்சே பௌடி சப்பே கல்லாம் ஆப் ஹாட் பஹாலியோன் ஆப்பே ரச்சன ரச்சாய் ஆப்பே ஹி காலியோன் ஆப்பே ஜந்த உபாய் ஆப் பிரித் பாலியோன் தாஸ் ரக்கே கண்டலாய் நதர் நிஹாலியோன் நானக பகதாம் சதா ஆனந்த் பாவ தூஜா ஜாலியோன் ஸ்லோக மஹல்லா தீஜா ஏ மன ஹர் ஜி தியாயே தூ இக் மன இக் சித் பாய் ஹர் கியா சதா சதா வடியாயா தே நா பச்சோதாய் ஹோ ஹர் கே சத பலிஹார் நே ஜித் சேவியே சுக் பாய் நானக குருமுக் மில் ரஹே ஹம் மே சப்த ஜலாய் மஹல்லா தீஜா ஆபே சேவா லாயன் ஆபே பக்ஷ